ஸ்ரீ கணேசாய நம. அஸ்மத் குருப்யோ நம. அஸ்மத் பரம் குருப்யோ நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஓம் விக்னேஸ்வராய பரராய சுரப்ரியாய லம்போதராய சகலாய சகத்திதாய நாகாநனாய ஸ்ருதியக்ய விபூஷிதாய கௌரீசுதாய கணநாத நமோ நமஸ்தே. கௌரீசுதாய கணநாத நமோ நமஸ்தே. ப்ரஹ்மா முராரீ ஸ்திபரந்தகாரீ பானோ சசி பூமிசுதோ புதஸ்ச குருஸ்ச சுக்ர சனியாஹு கேத.